0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியங்கள் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.
2: தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகத்தின் ஆறாம் செய்யுளில் நாம் நுழைகிறோம். பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும், பேணார் திறன் வேறு கூறி பொறையும், அறவினையை காராண்மை போல ஒழுகலும், இம்மூன்றும் ஊராண்மை என்னும் செருக்கு. இன்று பிறர் தன்னை பேணுங்கால் நாணல் மூன்று செய்திகளை உள்ளடக்கி இவை மிகச்சிறந்த ஆளுமை செல்வங்கள். இன்றைக்கு ஆளுமை என்கிற அந்த சொல் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இவர் இதற்குரிய ஒரு ஆளுமை, ஒரு தோற்றம், ஒரு சிறப்பு மேன்மை என்பதாக பார்க்கின்றோம். இங்கே ஆளுமை செல்வங்கள் இந்த திரிகடுகத்தின் மூலமாக முன்வைக்கப்படுகின்றன. அவற்றுள் முதன்மையானது என்னவென்றால் நாணம். நாணம் எது தொடர்பான நாணம்? மற்றவங்க நம்மை பற்றி மிக உயர்வாக நம்முடைய பண்புகளை ஏற்பிசைவு செய்து பாராட்டுகிறார்கள் என்றால், அந்த பாராட்டுகிற நேரத்தில் எனக்கு அந்த பாராட்டுக்கு உரிமை இருக்கிறது, தகுதி இருக்கிறது என்று அங்கு ஏதோ பெருமிதமாக இருத்தல் அல்ல. மாறாக அப்படி அவர் பாராட்டுகின்ற பொழுது நாணப்படுதல், நாணம். நாணம் ஒரு உயரிய தன்மை. எனவேதான் நான் உடைமை என்பதற்கே 10 குறள்களை வைத்திருக்கிறார் வள்ளுவர். அதைத்தான் நாம் திரைப்பாடல் ஒன்றில் கூட பார்க்கிறோம். ஒரு பெண்ணை உருவகிக்கின்ற பொழுது அப்படி அவர் சொல்லுகிறார், பாடுகிற அந்த பாடலிலே, எது நவரசத்தில் உயர்ந்ததாம்? நாணம், நான் உடைமை. அதனால் தான் வள்ளுவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அதாவது, அணி என்றோ நான் உடைமை சான்றோர்க்கு, அஃதின்றேல் பிணி என்றோ பீடு நடை என்பதாக பதிவு செய்வார். அதாவது, ஒரு சான்றோர் என்றால் அந்த சான்றோருக்கு எது அணி, எது அழகு, எது மேன்மை, அது நான் உடைமை, நாணப்படுதல். அந்த நாணப்படுதலும் எந்த நேரத்தில் தன்னை வியந்து போற்றி பெருமையோடு அங்கு ஆர்ப்பரித்து சொல்கின்ற பொழுது, பாராட்டுகின்ற பொழுது, அங்கே நாம் மிகுந்த தாழ்ச்சியோடு, அவையடக்கத்தோடு, பணிவோடு, நாணத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளல். அப்போ அத்தகைய தன்மையில் இன்று நானுடைமை கொண்ட மாந்தர்கள் பெருக வேண்டும், அவர்கள் சான்றோர்கள். அதே வேளையில் அத்தகைய மிகப்பெரிய சான்றோர்களெல்லாம் இங்கு பாராட்டப்பட வேண்டும். அவர்கள் நாணப்படுகின்ற அளவுக்கு இங்கு பாராட்டுதலே அவர்கள் பெற வேண்டும். பல நேரங்களில் நல்லவர்கள், திறனாளர்கள், இந்த சமூகத்துக்காக உழைக்கிறவர்கள், உழைத்தவர்கள், அவர்கள் ஏற்பிசைவு செய்யப்படுவது இல்லை. எதற்காக? பல காரணங்கள். அது பொறாமையாக இருக்கலாம், அல்லது தனக்கு இயலவில்லை என்பதாக இருக்கலாம், அல்லது பொருட்படுத்தா ஒரு தன்மை. இன்றைய குற்றங்களில் மிகப்பெரிய ஒரு குற்றம் என்னவென்றால் பொருட்படுத்த வேண்டியவற்றை பொருட்படுத்தாமல் விட்டு விடுதல். எதுவும் நடக்கட்டும், யார் என்ன, அவங்கவுங்க செய்கிறாங்க என்பதாக எண்ணி அப்படியே மிகவும் இயல்பாக விட்டு விடுதல். மாறாக இவர் மேன்மைக்குரியவர் தான் என்றால் மேன்மைக்குரியவர் என்று அங்கு பதிவு செய்யப்படட்டும். தந்தை வளனாரை குறித்து அங்கே மத்தேயு நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார், அவர் நேர்மையாளர். நத்தனியலை குறித்து இயேசு அங்கு பதிவு செய்கிறார், இவர் உண்மையான இஸ்ரேலர். நன்று, இத்தகைய அந்த பதிவுகள், பாராட்டுகள் நன்று. தூத்துக்குடி தென்மறை மண்டலத்துக்கு ஒரு முறை மறைக்கல்வி தமிழக இயக்குனர் அருள்பணியாளர் அனலின் வந்திருந்தார். அப்போது அவங்க உரையாற்றி கொண்ட நேரத்திலே ஒரு செய்தியை பதிவு செய்தார். அதாவது, பாராட்டுவதும் பக்தியே என்று. மிகச்சிறப்பு. பிறர் என்னை பாராட்டணும் என்றே நானும் விரும்புகிறேன், நானும் பிறரை பாராட்டுவேன் என்று சொல்லி, அதுதான் அந்த பொன் விதி. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அதையே நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள். அத்தகைய தன்மைகளுள் ஒன்று பாராட்டுதல், ஏற்பிசைவு செய்தல் என்பதாக பார்க்கிறோம். ஆஸ்கரம்பர சொல்வார், பக்தி என்பது கண்களை மூடி ஜபிப்பது மட்டுமல்ல, மாறாக கண்களையே குருடாக்குகின்ற அளவுக்கு நடக்கும் கொடுமைகளை எதிர்த்து போராடுவதும் பக்தியே. இப்படி பக்தியின் பல வடிவங்கள், அவற்றுள் ஒன்று பாராட்டுதல். அந்த பாராட்டுதலை நாம் இங்கு இயல்பாக கொடுக்க வேண்டும். அப்படி பாராட்டப்படுகின்ற பொழுது நாம் நாணப்பட வேண்டும். இந்த தன்மைகள் எல்லாம் உயரட்டும். இன்று நாம் ஒரு சொல் புரிந்து கொள்வோம், அங்கீகரித்தல். அங்கீகரித்தல் என்பது சமஸ்கிருத சொல், ஆனால் தனித்தமிழ் சொல் ஏற்பிசைவு செய்தல். ஏற்பிசைவு செய்தல் என்கிற அந்த சொல்லை பழக்கத்திற்கு கொண்டு வருவோம். ஆக அன்பு நெஞ்சங்களை, இன்று திரிகடுகம் சொல்கின்ற அந்த சுக்கு போன்ற அந்த மருந்து பிறர் நம்மை பாராட்டுகின்ற நேரத்திலே நாம் நாணம் கொள்வோம். இத்தகைய உறுதிப்பாட்டை ஏற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவளமானால் மீண்டும் திரிகடுகம் நிகழ்வில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்.

இயேசு காவியம் மழைப்பொழிவு. சென்ற உரையில் இயேசுபிரான் செய்த இணையற்ற பெருமைகளை கண்டு மக்கள் திரளாக வந்து சேர்ந்த வேளையில், தம்மை பின்தொடர்ந்த திரளான சீடர்களுள் இருந்த 12 திருத்துதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உண்மையான ஆன்மீக பெருமைகளை போதித்து வழிநடத்திய புனித மறைபொருள் குறித்து சிந்தித்தோம். அதன் தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்து குன்றின் மேலே ஏறி நின்று தம்மை பின்பற்ற வந்த சீடர்களுக்கும் திரண்டிருந்த மக்களுக்கும் விவிலியத்தின் உன்னத போதனையான மழைப்பொழிவு ஆற்றிய மாண்புமிகு வரலாற்றுச் சம்பவம் குறித்து இன்று காண்போம். மழைப்பொழிவு. அன்று தம் சீடருக்கெல்லாம் அறிவுரை கூற எண்ணி குன்றின் மேல் ஏறி நின்று கொடைக்கரம் விரித்து நீட்டி ஒன்றிரண்டென்று நெஞ்சில் உள்ளதை எண்ணி வைத்து மன்றினைத் தொடங்கி வைத்தார் மாறிபோல் இயேசுநாதர். இந்த ஓர் மலையும் பின்னால் இறுதி நாள் மலையும் பார்த்தால் அந்தக மனிதருக்கெல்லாம் அறிவினை ஊட்டும் தோற்றம். விந்தை சேர் உலகில் இயேசு வெடித்ததோர் புரட்சி ஓசை. சிந்திய முத்தோ மக்கள் ஜீவனை காக்கும் பானம்.

பன்னிரு திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்த அந்த நாள் முதல் தன் சீடர்களுக்கும் தன்னை நாடி வந்த மக்களுக்கும் வாழ்வின் உண்மையான நெறிகளையும் அருள் நெறிக்கான அறிவுரைகளையும் போதிக்க இயேசுபிரான் திருவளம் கொண்டார். அங்கே கூடியிருந்த திரளான மக்கள் கூட்டம் முழுமையாக கண்டு கேட்கும் பொருட்டு இயேசுநாதர் அருகிலிருந்த ஒரு குன்றின் மீது ஏறி நின்று தமக்கே உரிய கம்பீரத்தோடு அமர்ந்தார். தம்மை தேடி வந்த மக்கள் மீது பேரன்பு கொண்டு தனது கெண்டக்கரங்கள் இரண்டையும் கனிவோடு விரித்து நீட்டி மனிதகுலத்தின் ஆன்மீகப் பசியை தீர்க்கும் பொருட்டு தனது அருள் நிறைந்த போதனையை தொடங்கி வைத்தார். இயேசு கிறிஸ்து எவ்வித தயக்கமுமின்றி தனது நெஞ்சத்தில் இறை வடிவாக எண்ணி வைத்திருந்த உயர்ந்த தத்துவங்களையும் வாழ்வியல் உண்மைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக எடுத்துரைத்தார். மனதாட்சி கொண்டோர், அமைதியை விரும்புவோர், நீதியின் பொருட்டு அல்லற்படுவோர் போன்ற எளிய மனத்தோருக்கு அருள்வாக்கு பகரும் அந்த உன்னதமான ஆன்மீக மன்றத்தை மாண்புரு இயேசுநாதர் அங்கே தொடங்கி வைத்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இறைவனின் கட்டளைகளை பெறுவதற்காக மோசே ஏறி சென்ற சீனாய் மலையையும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் மனிதகுலத்திற்கு அன்பு நெறியை போதிக்க இயேசு கிறிஸ்து ஏறி நின்று அருள் பொழிந்த இந்த ஒளிரும் பொழிவு மலையையும் ஒப்பிட்டு பார்த்தால் அவை இரண்டும் எக்காலத்திலும் வாழும் மனிதர்களுக்கு மெய்யான அறிவொளியையும் விசுவாச தெளிவையும் ஊட்டும் புனிதமான தோற்றமாக விளங்குகின்றன. மாறிவரும் விந்தைகள் நிறைந்த உலகத்தில் இயேசுநாதர் மனித சமுதாயத்திற்கு அன்பு, மன்னிப்பு, தாழ்மை மற்றும் பிற நலன் பேணுதல் ஆகிய உன்னத பண்புகளை மையமாக கொண்ட ஒரு புதிய வாழ்வியல் பாதையை இதன் வழியே காட்டியுள்ளார். இயேசுபிரான் அந்த மலைப்பொழிவில் சிந்திய ஒவ்வொரு நல் வார்த்தைகளும் மக்கள் மனங்களில் புதைந்திருந்த அறியாமை இருளை அகற்றி அவர்களின் சிந்தனைக்கு ஆன்மீக விருந்தளிக்கும் உன்னத அருள் முத்தங்களாக திகழ்ந்தன. அவர் காட்டிய இந்த அன்பு நெறி அங்கே கூடியிருந்த மக்களுக்கு மட்டுமல்லாமல் மனித சமுதாயம் முழுவதற்கும் நேர்மையான இறை வாழ்வு வாழ வழிகாட்டும் நித்திய ஒளியாக இன்றும் மிளிர்கிறது. பழைய சட்டங்களை நிறைவு செய்து பகையையும் அன்பு செய்யும் புதிய வாழ்வியல் நெறியை மலைப்பொழிவின் மூலம் போதித்த பின்னர் மீட்பராகிய இயேசுநாதர் மக்கள் அனைவரும் இறைவனின் அரசில் பங்கு பெறும் பொருட்டு தனது புனித போதகப் பணியை அடுத்தடுத்த தளங்களில் தொடர்ந்து முன்னெடுத்தார்.

0: செய்திகள்.
1: அமைதி, மனித வாழ்வு மற்றும் படைப்பை பாதுகாத்தல் ஆகியவை ஒன்றோடொன்று ஆழமாக இணைந்துள்ளன என்று வலியுறுத்திய திருத்தந்தை 14 லியோ அவர்கள், வன்முறையை அமைதியாகவும் அழிவை வாழ்வை வளர்க்கும் செயல்களாகவும் மாற்றுவதற்கு அழைப்பு விடுத்துள்ளார். படைப்பை பராமரிப்பதற்கான உலக ஜபநாளை முன்னிட்டு வெளியிட்டுள்ள செய்தியில், அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுப்புகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் மாற்றுவார்கள் என்ற இறைவாக்கினர் எசையாவின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை, போருக்கான கருவிகளை வாழ்வையும் அமைதியையும் உருவாக்கும் கருவிகளாக மாற்றுமாறு வலியுறுத்தியுள்ளார். போர்கள் உயிர்களை பறிப்பதோடு குடும்பங்களை பிரித்து லட்சக்கணக்கான மக்களை இடம்பெயர செய்கின்றன என்றும், மேலும் அவை சுற்றுச்சூழலுக்கும் நீடித்த பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை, காற்று மற்றும் நீர் மாசுபடுதல், இயற்கை சூழல் அழிக்கப்படுதல், உணவு பாதுகாப்பு பாதிக்கப்படுதல் ஆகியவற்றால் வறுமையும் சமத்துவமின்மையும் மேலும் அதிகரிக்கின்றன என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நெருக்கடிகள் அரசியல் அல்லது கட்டமைப்பு சார்ந்த பிரச்சினைகள் மட்டுமல்ல, அவை தார்மீக மற்றும் ஆன்மீக பிரச்சினைகளுமாகும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை, அதிகாரத்தின் மீதான பேராசை, உடனடி லாபத்தை தேடுதல் மற்றும் மனித மாண்பை மதிக்காமை ஆகியவை போர்களுக்கும் படைப்பின் அழிவுக்கும் காரணமாகின்றன என்றும் எடுத்துக்காட்டியுள்ளார். உண்மையான அமைதியை நிலைநாட்ட இதய மாற்றம் அவசியம் என்று வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை, இறைவனின் அருளுடன் இணைந்து செயல்பட்டு பிளவுகளை சரிசெய்யவும் மனித மாண்பை போற்றவும் படைப்பை பாதுகாக்கவும் கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படுகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார்.
2: மெட்ஜோகோர்ஜி திருப்பயணத்தை முடித்துவிட்டு நாடு திரும்பிய போது ஹங்கேரியில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் உயிரிழந்த போலந்து திருப்பயணிகளின் குடும்பங்களுக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஜெபங்களையும் தெரிவித்துள்ளார். திருப்பயணிகள் வந்த மறைமாவட்டங்களின் பேராயர் மற்றும் ஆயருக்கு திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு அனுப்பப்பட்டுள்ள தந்தி செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை, இந்த துயரச் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருடனும் தனது ஆன்மீக நெருக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். ஹங்கேரியில் போலந்து திருப்பயணிகள் பயணம் செய்த பேருந்து விபத்துக்குள்ளானதில் 12 பேர் உயிரிழந்ததுடன் 10 பேர் காயமடைந்தனர். மெட்ஜுகோர்ஜேவில் தங்களது நம்பிக்கை பயணத்தை நிறைவு செய்து திரும்பிய நிலையில் தங்களது இவ்வுலக பயணத்தை முடித்துக்கொண்ட உயிரிழந்தவர்களுக்காக திருத்தந்தை சிறப்பாக ஜெபித்ததாக தெரிவித்துள்ளார். அவர்களை இறைவனின் இரக்கத்தில் ஒப்படைத்ததுடன் அவர்களது குடும்பங்களுக்கு இறைவன் ஆறுதலை வழங்க வேண்டுமென இறைவேண்டல் செய்துள்ளார். செஸ்டோகோவா அன்னை மரியாவின் பரிந்துரையை வேண்டி இந்த துயரத்தால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் இறைவனிடம் ஒப்படைத்த திருத்தந்தை தனது திருத்தந்தை ஆசீர்வாதத்தையும் வழங்கியுள்ளார்.
1: போலந்து நாட்டில் கம்யூனிச அடக்குமுறையால் மறைசாட்சியாக உயிர் நீத்த முதல் அருளாளரான அருள்பணி விளாடிஸ்லாவ் பிண்டிசே அண்மையில் நினைவு கூர்ந்த திருத்தந்தை 14 லியோ அவர்கள், தீமையை நன்மையால் வென்று மன்னிப்பின் வழியாகவே அன்பின் நாகரிகம் கட்டியெழுப்பப்படுகிறது என்பதற்கு அவரது வாழ்க்கை சிறந்த சான்றாக திகழ்கிறது என்றும் பாராட்டியுள்ளார். 1907 ஆண்டு தெற்கு போலந்தில் பிறந்த ஃபிண்டிஸ் 1932 ஆண்டு அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டார். மேலும் போர், வறுமை மற்றும் இடம்பெயர்ச்சியால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணியாற்றினார். 2 உலகப் போரின் போது தேசிய அல்லது மத வேறுபாடின்றி யூதர்கள் உள்பட அடக்குமுறையை எதிர்கொண்ட மக்களுக்கு அவர் உதவினார். போருக்கு பிறகு அவர் பங்கு திருஅவையை மீண்டும் கட்டியெழுப்பவும் ஏழைகள் மற்றும் துன்பப்படுபவர்களுக்கு ஆதரவளிக்கவும் சோர்வின்றி உழைத்தார். அவரது மேய்ப்பு பணி மத வாழ்வை ஒடுக்கவும் பொது வாழ்விலிருந்து இறை நம்பிக்கையை அகற்றவும் முயன்ற போலந்து கம்யூனிசிய அதிகாரிகளுடன் பல்வேறு முரண்பாடுகளை ஏற்படுத்தியது. குறிப்பாக 2 வத்திக்கான் சங்கத்தால் ஈர்க்கப்பட்ட திரு அவையின் நற்செயல் முயற்சியில் இணைந்து செயல்பட்ட அருட்பணி ஃபிண்டேஸ் நல்லிணக்கம், குடும்ப ஒற்றுமை, இறைவேண்டல் மற்றும் பிறருக்கு உதவும் பிறரன்பு பணிகளை தமது பங்கு மக்களிடையே ஊக்குவித்தார்.
2: 10 அன்று கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ஒரு கடுமையான மனிதாபிமான நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏறத்தாழ 4000 பேர் காயமடைந்துள்ளனர் மற்றும் 300 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் குறைந்தது 53,000 மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சொக்கோ மற்றும் புவனவென்சுரா போன்ற கிராமப்புற பகுதிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு பல குடும்பங்கள் தங்களுடைய வீடுகளையும் அடிப்படை தேவைகளையும் இழந்துள்ளன. இந்நிலையில் செஸ்வி என்ற மனிதநேய அமைப்பு குடிநீர், நலவாழ்வு, பாதுகாப்பு மையங்கள் மற்றும் உளவியல் ஆதரவு உள்ளிட்ட அவசர உதவிகளை வழங்கி வருகிறது. உள்ளூர் சந்தைகள் மீண்டும் திறக்கப்படுவதன் மூலம் குடும்பங்கள் மீண்டும் பொருளாதார சுதந்திரத்தை பெற வாய்ப்புள்ளதாக இந்த அமைப்பு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. குழந்தைகள் கடத்தப்படுதல் மற்றும் சுரண்டப்படுவதற்கான ஆபத்து அதிகரித்திருப்பது ஒரு முக்கிய கவலையாக உள்ளது. குடும்ப பிரிவினை மற்றும் இத்தகைய பேரழிவை தொடர்ந்து ஏற்படும் குழப்பங்கள் குழந்தைகளை ஆயுத குழுக்கள், துணை ராணுவ அமைப்புகள் மற்றும் குற்ற வலைப்பின்னல்களின் தாக்குதலுக்கு

0: லவ்தேத்தூர் இயேசு கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியங்கள் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.
2: தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்குங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகத்தின் ஆறாம் செய்யுளில் நாம் நுழைகிறோம். பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும், பேணார் திறன் வேறு கூறி பொறையும், அறவினையை காராண்மை போல ஒழுகலும், இம்மூன்றும் ஊராண்மை என்னும் செருக்கு. இன்று பிறர் தன்னை பேணுங்கால் நாணல் மூன்று செய்திகளை உள்ளடக்கி இவை மிகச்சிறந்த ஆளுமை செல்வங்கள். இன்றைக்கு ஆளுமை என்கிற அந்த சொல் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இவர் இதற்குரிய ஒரு ஆளுமை, ஒரு தோற்றம், ஒரு சிறப்பு மேன்மை என்பதாக பார்க்கின்றோம். இங்கே ஆளுமை செல்வங்கள் இந்த திரிகடுகத்தின் மூலமாக முன்வைக்கப்படுகின்றன. அவற்றுள் முதன்மையானது என்னவென்றால் நாணம். நாணம் எது தொடர்பான நாணம்? மற்றவங்க நம்மை பற்றி மிக உயர்வாக நம்முடைய பண்புகளை ஏற்பிசைவு செய்து பாராட்டுகிறார்கள் என்றால், அந்த பாராட்டுகிற நேரத்தில் எனக்கு அந்த பாராட்டுக்கு உரிமை இருக்கிறது, தகுதி இருக்கிறது என்று அங்கு ஏதோ பெருமிதமாக இருத்தல் அல்ல. மாறாக அப்படி அவர் பாராட்டுகின்ற பொழுது நாணப்படுதல், நாணம். நாணம் ஒரு உயரிய தன்மை. எனவேதான் நான் உடைமை என்பதற்கே 10 குறள்களை வைத்திருக்கிறார் வள்ளுவர். அதைத்தான் நாம் திரைப்பாடல் ஒன்றில் கூட பார்க்கிறோம். ஒரு பெண்ணை உருவகிக்கின்ற பொழுது அப்படி அவர் சொல்லுகிறார், பாடுகிற அந்த பாடலிலே, எது நவரசத்தில் உயர்ந்ததாம்? நாணம், நான் உடைமை. அதனால் தான் வள்ளுவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அதாவது, அணி என்றோ நான் உடைமை சான்றோர்க்கு, அஃதின்றேல் பிணி என்றோ பீடு நடை என்பதாக பதிவு செய்வார். அதாவது, ஒரு சான்றோர் என்றால் அந்த சான்றோர்க்கு எது அணி, எது அழகு, எது மேன்மை, அது நான் உடைமை, நாணப்படுதல். அந்த நாணப்படுதலும் எந்த நேரத்தில் தன்னை வியந்து போற்றி பெருமையோடு அங்கு ஆர்ப்பரித்து சொல்கின்ற பொழுது, பாராட்டுகின்ற பொழுது, அங்கே நாம் மிகுந்த தாழ்ச்சியோடு, அவையடக்கத்தோடு, பணிவோடு, நாணத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளல். அப்போ அத்தகைய தன்மையில் இன்று நான் உடைமை கொண்ட மாந்தர்கள் பெருக வேண்டும், அவர்கள் சான்றோர்கள். அதே வேளையில் அத்தகைய மிகப்பெரிய சான்றோர்கள் எல்லாம் இங்கு பாராட்டப்பட வேண்டும். அவர்கள் நாணப்படுகின்ற அளவுக்கு இங்கு பாராட்டுதலே அவர்கள் பெற வேண்டும். பல நேரங்களில் நல்லவர்கள், திறனாளர்கள், இந்த சமூகத்துக்காக உழைக்கிறவர்கள், உழைத்தவர்கள், அவர்கள் ஏற்பிசைவு செய்யப்படுவது இல்லை. எதற்காக? பல காரணங்கள். அது பொறாமையாக இருக்கலாம், அல்லது தனக்கு இயலவில்லை என்பதாக இருக்கலாம், அல்லது பொருட்படுத்தா ஒரு தன்மை. இன்றைய குற்றங்களுள் மிகப்பெரிய ஒரு குற்றம் என்னவென்றால், பொருட்படுத்த வேண்டியவற்றை பொருட்படுத்தாமல் விட்டு விடுதல். எதுவும் நடக்கட்டும், யார் என்ன, அவங்கவுங்க செய்கிறாங்க என்பதாக எண்ணி அப்படியே மிகவும் இயல்பாக விட்டுவிடுதல். மாறாக இவர் மேன்மைக்குரியவர் தான் என்றால், மேன்மைக்குரியவர் என்று அங்கு பதிவு செய்யப்படட்டும். தந்தை வளனாரை குறித்து அங்கே மத்தேயு நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார், அவர் நேர்மையாளர். நத்தனியலை குறித்து இயேசு அங்கு பதிவு செய்கிறார், இவர் உண்மையான இஸ்ரேலர். நன்று இத்தகைய அந்த பதிவுகள், பாராட்டுகள் நன்று. தூத்துக்குடி தென்மறை மண்டலத்துக்கு ஒரு முறை மறைக்கல்வி தமிழக இயக்குனர் அருள்பணியாளர் அனலின் வந்திருந்தார். அப்போது அவங்க உரையாற்றி கொண்ட நேரத்திலே ஒரு செய்தியை பதிவு செய்தார். அதாவது, பாராட்டுவதும் பக்தியே என்று. மிகச்சிறப்பு. பிறர் என்னை பாராட்டணும் என்றே நானும் விரும்புகிறேன், நானும் பிறரை பாராட்டுவேன் என்று சொல்லி, அதுதான் அந்த பொன் விதி. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அதையே நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள். அத்தகைய தன்மைகளுள் ஒன்று பாராட்டுதல், ஏற்பிசைவு செய்தல் என்பதாக பார்க்கிறோம். ஆஸ்கோரம்பர சொல்வார், பக்தி என்பது கண்களை மூடி ஜபிப்பது மட்டுமல்ல, மாறாக கண்களையே குருடாக்குகின்ற அளவுக்கு நடக்கும் கொடுமைகளை எதிர்த்து போராடுவதும் பக்தியே. இப்படி பக்தியின் பல வடிவங்கள், அவற்றுள் ஒன்று பாராட்டுதல். அந்த பாராட்டுதலை நாம் இங்கு இயல்பாக கொடுக்க வேண்டும். அப்படி பாராட்டப்படுகின்ற பொழுது நாம் நாணப்பட வேண்டும். இந்த தன்மைகளெல்லாம் உயரட்டும். இன்று நாம் ஒரு சொல் புரிந்து கொள்வோம், அங்கீகரித்தல். அங்கீகரித்தல் என்பது சமஸ்கிருத சொல், ஆனால் தனித்தமிழ் சொல் ஏற்பிசைவு செய்தல். ஏற்பிசைவு செய்தல் என்கிற அந்த சொல்லை பழக்கத்திற்கு கொண்டு வருவோம். ஆக அன்பு நெஞ்சங்களை, இன்று திரிகடுகம் சொல்கின்ற அந்த சுக்கு போன்ற அந்த மருந்து பிறர் நம்மை பாராட்டுகின்ற நேரத்திலே நாம் நாணம் கொள்வோம். இத்தகைய உறுதிப்பாட்டை ஏற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் திரிகடுகம் நிகழ்வில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்.

இயேசு காவியம் மழைப்பொழிவு. சென்ற உரையில் இயேசுபிரான் செய்த இணையற்ற பெருமைகளைக் கண்டு மக்கள் திரளாக வந்து சேர்ந்த வேளையில், தம்மை பின்தொடர்ந்த திரளான சீடர்களுள் இருந்த 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உண்மையான ஆன்மீக பெருமைகளை போதித்து வழிநடத்திய புனித மறைபொருள் குறித்து சிந்தித்தோம். அதன் தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்து குன்றின் மேலே ஏறி நின்று தம்மை பின்பற்ற வந்த சீடர்களுக்கும் திரண்டிருந்த மக்களுக்கும் விவிலியத்தின் உன்னத போதனையான மழைப்பொழிவு ஆற்றிய மாண்புமிகு வரலாற்றுச் சம்பவம் குறித்து இன்று காண்போம். மழைப்பொழிவு. அன்று தம் சீடருக்கெல்லாம் அறிவுரை கூற எண்ணி குன்றின் மேல் ஏறி நின்று கொடைக்கரம் விரித்து நீட்டி ஒன்றிரண்டென்று நெஞ்சில் உள்ளதை எண்ணி வைத்து மன்றினைத் தொடங்கி வைத்தார் மாரிபோல் இயேசுநாதர். இந்த ஓர் மலையும் பின்னால் இறுதி நாள் மலையும் பார்த்தால் அந்தக மனிதருக்கெல்லாம் அறிவினை ஊட்டும் தோற்றம். விந்தை சேர் உலகில் இயேசு வெடித்ததோர் புரட்சி ஓசை. சிந்திய முத்தோ மக்கள் ஜீவனை காக்கும் பானம்.

பன்னிரு திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்த அந்த நாள் முதல் தன் சீடர்களுக்கும் தன்னை நாடி வந்த மக்களுக்கும் வாழ்வின் உண்மையான நெறிகளையும் அருள் நெறிக்கான அறிவுரைகளையும் போதிக்க இயேசுபிரான் திருவளம் கொண்டார். அங்கே கூடியிருந்த திரளான மக்கள் கூட்டம் முழுமையாக கண்டு கேட்கும் பொருட்டு இயேசுநாதர் அருகிலிருந்த ஒரு குன்றின் மீது ஏறி நின்று தமக்கே உரிய கம்பீரத்தோடு அமர்ந்தார். தம்மை தேடி வந்த மக்கள் மீது பேரன்பு கொண்டு தனது கெண்டக்கரங்கள் இரண்டையும் கனிவோடு விரித்து நீட்டி மனிதகுலத்தின் ஆன்மீக பசியை தீர்க்கும் பொருட்டு தனது அருள் நிறைந்த போதனையை தொடங்கி வைத்தார். இயேசு கிறிஸ்து எவ்வித தயக்கமுமின்றி தனது நெஞ்சத்தில் இறை வடிவாக எண்ணி வைத்திருந்த உயர்ந்த தத்துவங்களையும் வாழ்வியல் உண்மைகளையும் ஒன்றன்பின் ஒன்றாக வரிசையாக எடுத்துரைத்தார். மனதாட்சி கொண்டோர், அமைதியை விரும்புவோர், நீதியின் பொருட்டு அல்லற்படுவோர் போன்ற எளிய மனத்தோருக்கு அருள்வாக்கு பகரும் அந்த உன்னதமான ஆன்மீக மன்றத்தை மாண்புரு இயேசுநாதர் அங்கே தொடங்கி வைத்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இறைவனின் கட்டளைகளை பெறுவதற்காக மோசே ஏறி சென்ற சீனாய் மலையையும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் மனிதகுலத்திற்கு அன்பு நெறியை போதிக்க இயேசு கிறிஸ்து ஏறி நின்று அருள் பொழிந்த இந்த ஒளிரும் பொழிவு மலையையும் ஒப்பிட்டு பார்த்தால் அவை இரண்டும் எக்காலத்திலும் வாழும் மனிதர்களுக்கு மெய்யான அறிவொளியையும் விசுவாச தெளிவையும் ஊட்டும் புனிதமான தோற்றமாக விளங்குகின்றன. மாறிவரும் விந்தைகள் நிறைந்த உலகத்தில் இயேசுநாதர் மனித சமுதாயத்திற்கு அன்பு, மன்னிப்பு, தாழ்மை மற்றும் பிற நலன் பேணுதல் ஆகிய உன்னத பண்புகளை மையமாக கொண்ட ஒரு புதிய வாழ்வியல் பாதையை இதன் வழியே காட்டியுள்ளார். இயேசுபிரான் அந்த மலைப்பொழிவில் சிந்திய ஒவ்வொரு நல் வார்த்தைகளும் மக்கள் மனங்களில் புதைந்திருந்த அறியாமை இருளை அகற்றி அவர்களின் சிந்தனைக்கு ஆன்மீக விருந்தளிக்கும் உன்னத அருள் முத்தங்களாக திகழ்ந்தன. அவர் காட்டிய இந்த அன்பு நெறி அங்கே கூடியிருந்த மக்களுக்கு மட்டுமல்லாமல் மனித சமுதாயம் முழுவதற்கும் நேர்மையான இறை வாழ்வு வாழ வழிகாட்டும் நித்திய ஒளியாக இன்றும் மிளிர்கிறது. பழைய சட்டங்களை நிறைவு செய்து பகையையும் அன்பு செய்யும் புதிய வாழ்வியல் நெறியை மலைப்பொழிவின் மூலம் போதித்த பின்னர் மீட்பராகிய இயேசுநாதர் மக்கள் அனைவரும் இறைவனின் அரசில் பங்கு பெறும் பொருட்டு தனது புனித போதகப் பணியை அடுத்தடுத்த தளங்களில் தொடர்ந்து முன்னெடுத்தார்.

0: செய்திகள்.
1: அமைதி, மனித வாழ்வு மற்றும் படைப்பை பாதுகாத்தல் ஆகியவை ஒன்றோடொன்று ஆழமாக இணைந்துள்ளன என்று வலியுறுத்திய திருத்தந்தை 14 லியோ அவர்கள், வன்முறையை அமைதியாகவும் அழிவை வாழ்வை வளர்க்கும் செயல்களாகவும் மாற்றுவதற்கு அழைப்பு விடுத்துள்ளார். படைப்பை பராமரிப்பதற்கான உலக ஜபநாளை முன்னிட்டு வெளியிட்டுள்ள செய்தியில், அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுப்புகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் மாற்றுவார்கள் என்ற இறைவாக்கினர் எசையாவின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை, போருக்கான கருவிகளை வாழ்வையும் அமைதியையும் உருவாக்கும் கருவிகளாக மாற்றுமாறு வலியுறுத்தியுள்ளார். போர்கள் உயிர்களை பறிப்பதோடு குடும்பங்களை பிரித்து லட்சக்கணக்கான மக்களை இடம்பெயர செய்கின்றன என்றும், மேலும் அவை சுற்றுச்சூழலுக்கும் நீடித்த பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை, காற்று மற்றும் நீர் மாசுபடுதல், இயற்கை சூழல் அழிக்கப்படுதல், உணவு பாதுகாப்பு பாதிக்கப்படுதல் ஆகியவற்றால் வறுமையும் சமத்துவமின்மையும் மேலும் அதிகரிக்கின்றன என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நெருக்கடிகள் அரசியல் அல்லது கட்டமைப்பு சார்ந்த பிரச்சினைகள் மட்டுமல்ல, அவை தார்மீக மற்றும் ஆன்மீக பிரச்சினைகளும் ஆகும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை, அதிகாரத்தின் மீதான பேராசை, உடனடி லாபத்தை தேடுதல் மற்றும் மனித மாண்பை மதிக்காமை ஆகியவை போர்களுக்கும் படைப்பின் அழிவுக்கும் காரணமாகின்றன என்றும் எடுத்துக்காட்டியுள்ளார். உண்மையான அமைதியை நிலைநாட்ட இதய மாற்றம் அவசியம் என்று வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை, இறைவனின் அருளுடன் இணைந்து செயல்பட்டு பிளவுகளை சரி செய்யவும் மனித மாண்பை போற்றவும் படைப்பை பாதுகாக்கவும் கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படுகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார்.
2: மெட்ஜோகோர்ஜி திருப்பயணத்தை முடித்துவிட்டு நாடு திரும்பிய போது ஹங்கேரியில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் உயிரிழந்த போலந்து திருப்பயணிகளின் குடும்பங்களுக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஜெபங்களையும் தெரிவித்துள்ளார். திருப்பயணிகள் வந்த மறைமாவட்டங்களின் பேராயர் மற்றும் ஆயருக்கு திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு அனுப்பப்பட்டுள்ள தந்திச் செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை, இந்த துயரச் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருடனும் தனது ஆன்மீக நெருக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். ஹங்கேரியில் போலந்து திருப்பயணிகள் பயணம் செய்த பேருந்து விபத்துக்குள்ளானதில் 12 பேர் உயிரிழந்ததுடன் 10 பேர் காயமடைந்தனர். மெட்ஜுகோர்ஜேவில் தங்களது நம்பிக்கை பயணத்தை நிறைவு செய்து திரும்பிய நிலையில் தங்களது இவ்வுலக பயணத்தை முடித்துக்கொண்ட உயிரிழந்தவர்களுக்காக திருத்தந்தை சிறப்பாக ஜெபித்ததாக தெரிவித்துள்ளார். அவர்களை இறைவனின் இரக்கத்தில் ஒப்படைத்ததுடன் அவர்களது குடும்பங்களுக்கு இறைவன் ஆறுதலை வழங்க வேண்டுமென இறைவேண்டல் செய்துள்ளார். செஸ்டோகோவா அன்னை மரியாவின் பரிந்துரையை வேண்டி இந்த துயரத்தால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் இறைவனிடம் ஒப்படைத்த திருத்தந்தை தனது திருத்தந்தை ஆசீர்வாதத்தையும் வழங்கியுள்ளார்.
1: போலந்து நாட்டில் கம்யூனிச அடக்குமுறையால் மறைசாட்சியாக உயிர் நீத்த முதல் அருளாளரான அருள்பணி விளாடிஸ்லாவ் பிண்டிசே அண்மையில் நினைவு கூர்ந்த திருத்தந்தை 14 லியோ அவர்கள், தீமையை நன்மையால் வென்று மன்னிப்பின் வழியாகவே அன்பின் நாகரிகம் கட்டியெழுப்பப்படுகிறது என்பதற்கு அவரது வாழ்க்கை சிறந்த சான்றாக திகழ்கிறது என்றும் பாராட்டியுள்ளார். 1907 ஆண்டு தெற்கு போலந்தில் பிறந்த ஃபிண்டிஸ் 1932 ஆண்டு அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டார். மேலும் போர், வறுமை மற்றும் இடம்பெயர்ச்சியால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணியாற்றினார். 2 உலகப் போரின் போது தேசிய அல்லது மத வேறுபாடின்றி யூதர்கள் உள்பட அடக்குமுறையை எதிர்கொண்ட மக்களுக்கு அவர் உதவினார். போருக்கு பிறகு அவர் பங்கு திரு அவையை மீண்டும் கட்டியெழுப்பவும் ஏழைகள் மற்றும் துன்பப்படுபவர்களுக்கு ஆதரவளிக்கவும் சோர்வின்றி உழைத்தார். அவரது மேய்ப்பு பணி மத வாழ்வை ஒடுக்கவும் பொது வாழ்விலிருந்து இறை நம்பிக்கையை அகற்றவும் முயன்ற போலந்து கம்யூனிசிய அதிகாரிகளுடன் பல்வேறு முரண்பாடுகளை ஏற்படுத்தியது. குறிப்பாக 2 வத்திக்கான் சங்கத்தால் ஈர்க்கப்பட்ட திரு அவையின் நற்செயல் முயற்சியில் இணைந்து செயல்பட்ட அருட்பணி ஃபிண்டேஸ் நல்லிணக்கம், குடும்ப ஒற்றுமை, இறைவேண்டல் மற்றும் பிறருக்கு உதவும் பிறரன்பு பணிகளை தமது பங்கு மக்களிடையே ஊக்குவித்தார்.
2: 10 அன்று கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ஒரு கடுமையான மனிதாபிமான நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏறத்தாழ 4000 பேர் காயமடைந்துள்ளனர் மற்றும் 300 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் குறைந்தது 53,000 மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சொக்கோ மற்றும் புவனவென்சுரா போன்ற கிராமப்புற பகுதிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு பல குடும்பங்கள் தங்களுடைய வீடுகளையும் அடிப்படை தேவைகளையும் இழந்துள்ளன. இந்நிலையில் செஸ்வி என்ற மனிதநேய அமைப்பு குடிநீர், நலவாழ்வு, பாதுகாப்பு மையங்கள் மற்றும் உளவியல் ஆதரவு உள்ளிட்ட அவசர உதவிகளை வழங்கி வருகிறது. உள்ளூர் சந்தைகள் மீண்டும் திறக்கப்படுவதன் மூலம் குடும்பங்கள் மீண்டும் பொருளாதார சுதந்திரத்தை பெற வாய்ப்புள்ளதாக இந்த அமைப்பு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. குழந்தைகள் கடத்தப்படுதல் மற்றும் சுரண்டப்படுவதற்கான ஆபத்து அதிகரித்திருப்பது ஒரு முக்கிய கவலையாக உள்ளது. குடும்ப பிரிவினை மற்றும் இத்தகைய பேரழிவை தொடர்ந்து ஏற்படும் குழப்பங்கள் குழந்தைகளை ஆயுத குழுக்கள், துணை ராணுவ அமைப்புகள் மற்றும் குற்ற வலைப்பின்னல்களின் தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய நிலைக்கு தள்ளக்கூடும் என்று செஸ்வி தலைமை இயக்குநர் ஸ்டெஃபானா ஃபிசியாலி அவர்கள் கவலை தெரிவித்துள்ளார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர், நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்.
3: ஆகஸ்ட் 21, புனித பத்தாம் பத்திநாதர். பிரான்ஸ் நாட்டில் ரியேஸ் பகுதியில் வாழ்ந்த ஜியோவானி பட்டிசா சார்தோ மார்கரிதா பெற்றோருக்கு கிபி 1835 ஆண்டு பிறந்தார் திருத்தந்தை பத்தாம் பத்திநாதர். ஜோசப் மெல்கியோர் சார்தோ என்ற இயற் பெயரினை கொண்ட இவர் குருவாக விருப்பம் கொண்டு கிபி 1858 ஆண்டு குருவாக திருப்பொழிவு பெற்றார். மறையுறையில் சிறந்து விளங்கிய இவர் கிபி 1867 ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் சால்சானோ பகுதியின் தலைமை குருவாக பொறுப்பேற்று ஆலயங்களையும் மருத்துவமனைகளையும் கட்டி எழுப்பினார். கிபி 1884 ஆண்டு மண்டூவா மறைமாவட்ட ஆயராக உயர்த்தப்பட்ட ஜோசப் அருட்பணியாளர்களுக்கும் குரு மாணவர்களுக்கும் பயிற்சி கொடுப்பதனை முக்கிய பணியாக மேற்கொண்டார். கிபி 1893 ஆண்டு திருத்தந்தை 13 சிங்கராயர் அவர்களால் கர்தினாலாக உயர்த்தப்பட்ட ஆயர் ஜோசப் கிபி 1903 ஆண்டு திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்டு தம் பெயரினை பத்தாம் பத்திநாதர் என்று தேர்ந்து கொண்டார். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அனைவரும் அனுதினமும் நற்கருணை உட்கொள்ளலாம் என்று அறிவித்த இவர் கிபி 1918 ஆண்டு திருச்சபையின் சட்ட திட்டங்களை திருத்தம் செய்து புதிய சட்ட தொகுப்பினை வெளியிட்டார். ஏழையாக பிறந்தேன், ஏழையாகவே வளர்ந்தேன், ஏழையாகவே இறக்க விரும்புகின்றேன் என்று கூறிய திருத்தந்தை பத்தாம் பத்திநாதர் கிபி 1914 ஆண்டு ஆகஸ்ட் 20 நாள் விண்ணகம் சென்றார். தனது ஆட்சி காலத்தில் திருச்சபையில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்து திருச்சபையினை நன்கு வழிநடத்திய திருத்தந்தை பத்தாம் பத்திநாதரை திருத்தந்தை 12 பத்திநாதர் 1954 ஆண்டு புனிதராக உயர்த்தி முதன் முதலாக நற்கருணை உட்கொள்பவர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித பத்தாம் பத்திநாதர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது அழைப்புக்கேற்ற வாழ்வினை நேர்மையோடு வாழ்வதற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.
2: நேர்காணல்.
4: இனிய இதயங்கள் அனைவருக்கும் பிரைடாவின் அன்பு வணக்கங்கள். கடந்த பகுதியில் மறைக்கல்வி ஆசிரியர்களுடைய முக்கியத்துவத்தையும் அவர்கள் எந்த அளவிற்கு பயிற்சி பெற்று இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்முடைய அருட்தந்தை அவர்கள் நம்மோடு மிக தெளிவாக பல கருத்துக்களை வழங்கியிருக்கிறார். மீண்டுமாக இன்னும் பல கருத்துக்களை வழங்க நமது மத்தியிலே வந்திருக்கிறார். அவரை நாம் வரவேற்போம். வணக்கம் ஃபாதர்.
5: வணக்கம் சிஸ்டர்.
4: எஸ் ஃபாதர். ஃபாதர், லாஸ்ட் டைம் வந்து டீச்சர்ஸோட பங்களிப்பு எந்த அளவிற்கு முக்கியத்துவம், அவர்கள் எந்த அளவிற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி மிக அழகாக எங்களுக்கு கருத்துக்களை வழங்கினீர்கள். இப்பொழுது நான் தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், புதிய முறையில், ஏனென்றால் பழைய முறையெல்லாம் பார்த்தா அடிப்படை ஜபங்களை ஜபிச்சு அதை மனப்பாடம் செஞ்சு ஒப்பிச்சாலே மறைக்கேள்வி தெரிஞ்ச மாதிரி ஒரு இயல்பு நிலை இருந்தது. இப்பெல்லாம் வந்து புதிய புதிய முறையில் தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள். ஒவ்வொரு மறைக்கேள்வி வகுப்பும் எதையாவது புதுசா இருக்காதா அப்படின்னு தான் பிள்ளைகள் இயங்குகிறார்கள். அது மாதிரி ஏதாவது புதிய வழிமுறைகள், புதிய மெத்தடாலஜி ஏதாவது ஃபாலோ பண்றீங்களா ஃபாதர்?
5: நமக்கு இப்ப செயல்பாட்டில் இருக்கக்கூடிய மெத்தடாலஜிங்கிறது வந்து ஆந்த்ரோபாலஜிக்கல் மெத்தட், அதாவது மானிட இயல் முறை. அதாவது சில மீன்களை மனித மைய மறைக்கல்வின்னு சொல்லுவாங்க, அது வந்து சரியான தமிழாக்கம் இல்லை. ஆந்த்ரோபோ சென்ட்ரிக் அல்ல, மனிதன் அல்ல மையம்ங்கிறது. நம்ம மறைக்கல்வி வந்து கிறிஸ்து மைய மறைக்கல்வி தான், நம்ம பொறுத்தவரையில நமக்கு கிறிஸ்து வழியாகத்தான். அதனால எங்களுக்கு கோட்டார் மறை மாவட்டத்துல மறைக்கல்வி கீதமே கிறிஸ்து உருவாக வேண்டும் அப்படிதான் பாடுவாங்க. ஆமா, அப்படிதான் போடுவாங்க. கிறிஸ்துவிடை மனதிலே பெற வேண்டும் என்பதனால அந்த மெதராலஜின்னு சொல்லும் போது அது மெதராலஜி தான் ஆந்த்ரோபாலஜிக்கல், அந்த ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அல்ல, ஆந்த்ரோபாலஜிக்கல் அதாவது மானிட இயல். மானிட இயல்னு சொல்லும் போது மனிதனுடைய அனுபவங்கள் அடிப்படையில, அனுபவம் தான் எல்லா கல்விக்கும் கற்றுக்கொள்வதற்கு அடிப்படை அனுபவம். கற்றலுக்கும் படித்தலுக்கும் வித்தியாசம் உண்டு. படிக்கிறது நமக்கு அனுபவம் இல்லாததையும் படிச்சிருவோம், ஆனா கற்றுக்கொள்றதுங்கிறது வந்து லேர்ன். ஆமா, அது அனுபவ ரீதி, அனுபவத்தை உருவாக்குறது. அதாவது இந்த கல்வி, சாதாரண கல்வியில வந்து எஜுகேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, கல்வியாக்கும் அனுபவங்கள். அது போல இதுல வந்து கேட்டகேட்டிக் எக்ஸ்பீரியன்சஸ், மறைக்கல்வி ஆக்கும், அதாவது நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய அனுபவங்கள். அந்த அனுபவங்களை நம்ம வந்து உருவாக்க வேண்டும். அந்த அனுபவங்களை உருவாக்கும் போதுதான் நான் முதல்ல டீச்சர்ஸுக்கு அந்த பயிற்சி சொன்ன நேரத்துல சொன்னது, இந்த கதைகள், விளையாட்டுகள், அப்படிப்பட்ட பாடல்கள், இவையெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த மாணவர்களுக்கு அந்த பருவத்துக்கு ஏற்ப சிறாருக்கு இது நல்லா இருக்கும். ஆனா கொஞ்சம் போன பிறகு எடுத்துக்காட்டாக இளைஞர்களுடைய மறைக்கல்வின்னு சொல்லும் போது அவங்ககிட்ட போய் விளையாட்டுகள் எல்லாருக்கும் வைக்கலாம், அவங்களுக்குரிய விளையாட்டுகளுடைய தன்மை வேற மாதிரி இருக்கும் விளையாட்டுகள். அதோட முக்கியமா என்னன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த சமூகத்தை பற்றிய சமூக அனுபவங்கள். இப்ப எடுத்துக்காட்டாக இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் என்னன்னு சொன்னா அவங்களுடைய இந்த பாலியல் சார்ந்த அனுபவம், அந்த வேவ் லெங்க்ல அவங்கள அணுகணும். அதே மாதிரி அவங்கள ஈர்க்கிறது இன்றைக்குள்ள மீடியா இதெல்லாம் இருக்குது, அந்த அனுபவங்களோட அவங்கள்ட்ட நம்ம வந்து அணுகும் போது அவங்களுக்கு அதுல கொஞ்சம் ஈடுபாடு வரும். குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் அப்படி அந்த அவங்க அனுபவத்தின் அடிப்படையில, அது ஆந்த்ரோபாலஜிக்கல் மெத்தட். அந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் மெத்தட முன்னாடி எப்படி அமைச்சிருந்தாங்கன்னா மூணு ஸ்டெப் அமைச்சிருந்தாங்க, அனுபவம், கடவுளுடைய வார்த்தை, மாணவர் பதில்னு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றோம்னா அதை அப்படி கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ண முடியாது. அனுபவம் சொல்லும் போதே அதனால இறைவார்த்தையும் வருது. நம்ம இறைவார்த்தையை விட்டு ஒரு அனுபவம் நமக்கு கிடையாது. கடவுளுடைய வார்த்தையும் அனுபவம் ஒண்ணுதான், நம்முடைய பதில் அதுலயே வந்துருது. ஏறக்குறைய அந்த ஒய்சிஎஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஜோசப் கார்டைன் இந்த அந்த கார்டினல் வகுத்தது, நோக்கு சீர்தூக்கு செயல்படு, சி ஜட்ஜ் அண்ட் ஆக்ட். அடிப்படையில இது வந்து ஒரு ஒரு ஒரு ப்ராசஸ், அந்த செயல்பாடு. அதுக்கப்புறமா திருப்பி அதை நம்ம பாக்குறோம், அதை சீர்தூக்கி பாக்குறோம், சி ஜட்ஜ் அண்ட் ஆக்ட். அந்த மாதிரி நமக்கு இங்க என்னன்னா நம்ம அனுபவங்களை பாக்குறோம், அந்த அனுபவங்களை இறை வார்த்தையோட உரசி பாக்குறோம். இதுல என்னன்னா இறை வார்த்தை நம்ம அனுபவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அனுபவங்கள் இறை வார்த்தையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு மியூச்சுவல் அந்த இது, இறை வார்த்தையை நம்ம வந்து அது அதுல மாணவர்களுக்கு இயல்பா வரக்கூடிய ஒரு பதில், இயல்பா அவங்களுடைய ஒரு மனநிலையில என்ன மாற்றம் வருது, இனி நான் இப்படி செய்வேன், இனி இந்த மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்றேன். அது சில சமயங்கள ஒரு விளையாட்டுலயும் இந்த மூணு நடக்கும். ஒரு சின்ன விளையாட்டு நான் நடத்துறது உண்டு, என்னன்னா மூணு முதல்ல தனித்தனியா ஒரு சின்ன சின்ன பெபிள்ஸ் வச்சுட்டு அவங்க ஏதாவது ஒரு வடிவத்தை உருவாக்க சொல்லுவேன். அந்த ஒவ்வொருத்தரும் ஆனா ஒரு வடிவம் உருவாகாது, ஒவ்வொருத்தரும் பேசக்கூடாது. அடுத்து அதை ரெண்டு மூணு குரூப்பா பிரிச்சுட்டு அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண சொல்லுவேன், என்ன எழுத்தோ வடிவம் உருவாக்கலாம்னு. ஆனாலும் எல்லாம் சேர்ந்துதான் செய்யணும், அப்பவும் வராது. மூன்றாவது எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு வடிவத்தை உருவாக்கும் போது ஈஸியா வந்துடும். அவங்க கேட்ட இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்றீங்கன்னு கேட்டா நம்ம வந்து தனிப்பட்ட முறையிலயோ குரூப்பிசமோ வேலை செய்யாது, எல்லாம் சேர்ந்து இணைந்து செய்தா ஒரு காரியம் சக்சஸ் ஆகிருக்கும்னு. நம்ம கற்றே கொடுக்க வேண்டாம், அவங்களே அதை சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நமக்கு விளையாட்டுகள் மூலமாக ஒரு பாடத்தையும் அப்படி நம்ம விளையாட்டு படத்துல ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு பாடத்திலையும் வார்த்தை விளையாட்டுகள் எந்த பாடத்தையும் எதை வச்சு பண்ணலாம், அதே மாதிரி அதுல வரக்கூடிய சில ஆக்ஷன்ஸ் அதுகள்லாம் அந்த சிறாருடைய குழந்தைகளுடைய மாணவர்களுடைய மனசுல நின்று நிலைக்கக்கூடியது. இந்த மாதிரி ஒரு அனுபவ அடிப்படையில உள்ள அந்த மெத்தடாலஜி கொண்டு வரணும்னு இப்ப வந்து முயற்சி பண்றோம். பாடங்கள்லயும் பாட திட்டங்கள் அப்படி இல்லைனாலும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் போது எப்படி ஒவ்வொரு பாடத்தையும் இப்படி அவங்களுக்கு அனுபவமாக்குறது. இனி இந்த அனுபவத்தை உருவாக்குறதுக்கு வந்து நிறைய முறைகள் இருக்குது. ஒண்ணு வந்து விளையாட்டு, பிறகு பாடல், சொன்னேன் கதைகள், நடிப்பு ரோல் பிளே, பிறகு குரூப் ஒர்க், பிறகு ஒர்க் ஷாப்னு மாதிரி இப்படி அந்த ஒரு நாளைக்கு அந்த மறைக்கல்வி பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து ஒரு தடவை நம்ம மறைக்கல்வி வகுப்பு மாணவரோ அல்ல மாணவருடைய வீட்டுல ஒரு தாத்தா சுகம் இல்லாம இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து அந்த அங்க ஒரு நோயாளி சந்திக்க போறதே அது ஒரு மறைக்கல்வி. ஆமா, அந்த மாதிரி செயல் வடிவ மறைக்கல்வின்னு சொல்றேன். இப்போ பள்ளிக்கூடத்துல பிரைமரியில ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க, அந்த ஒரு அன்பான ஒரு அணுகுமுறை இருந்தாலே நம்ம மெத்தடாலஜி அதான் ஆந்திரபலாஜிக்கல்னு சொல்லும் போது அதுவும் தான், அவங்கள வந்து வன்முறை இல்லாம அவங்கள வன்முறையாளர் ஆக்காம ரொம்ப அன்பான அது மறைக்கல்விக்கு நம்ம முறைசார் மறைக்கல்விக்கு மாணவர்கள் வரும்போது அவங்களுக்கு என்னென்ன பரிசு கிடைக்கிறதல்ல, சிறு சேமிப்பு அல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் அல்ல, ஆசிரியர் நமக்கு தரக்கூடிய அந்த அணுகுமுறை, ஆசிரியர் நம்மகிட்ட காட்டக்கூடிய அணுகுமுறையில அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வரணும். அப்படி வந்துன்னு சொன்னா இந்த ஆந்திரபலாஜிக்கல் மெத்தட் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். எந்த மெத்தடையும் நம்ம இது எப்படி பயன்படுத்துறோங்கிறத வச்சுதான் அதோட பயன் கிடைக்காம இந்த ஆந்திரபலாஜிக்கல் மெத்தட வந்து இன்னும் கொஞ்சம் கூட டெவலப் பண்ணி கொண்டு வர்றது நல்லது. அதுக்கு சப்போர்ட்டாக அதுக்கு துணையாக அந்த கம்யூனிட்டேரியன் மெத்தட் ஒரு மறைக்கல்வி சூழலை ஒரு இறை நம்பிக்கை சூழலை அவங்க குழந்தைகள் மாணவர்கள் வாழ்ற இடத்துல உருவாக்குறது நல்லது.
4: தேங்க்யூ ஃபாதர். அதுவும் குறிப்பா வந்து புதிய முறைகள்ல வந்து எப்படி இந்த மறைக்கல்வி பிள்ளைகளை கையாள்வது, அதுலயும் குறிப்பா பழைய முறைகளை இப்ப பின்பற்றினா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. புதிய முறைகள் நீங்க சொன்ன மாதிரி சிறு சிறு கதைகள், பாடல்கள், நடிப்பு, இந்த நற்செய்திய முன்னிட்டு ஒரு சில பிள்ளைகளையும் நடித்து காட்டுகின்ற ஒரு சில அனுபவங்களை எல்லாம் கண்டிப்பாக அவர்களுக்கு புதிய விதத்தில் மறைக்கல்வி கற்றுக் கொடுக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு மானுடவியலை ஒத்த அந்த ஆந்திரபாலஜிக்கலுடைய மெத்தட்ல நம்மளால
5: அவங்களுடைய ஈடுபாடு முக்கியம், மாணவர்களுடைய ஈடுபாடு, அவங்களையும் கதைகளை உருவாக்க சொல்லலாம். அந்த மாதிரி
4: அது வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. மிக்க நன்றி ஃபாதர். உங்களை நான் அடுத்த நிகழ்வில் சந்திக்க இன்னும் ஆர்வத்தோடு இருக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். இனிய இதயங்களே, அருட்தந்தை அவர்களோடு புதிய முறையில் எவ்வாறெல்லாம் மறைக்கல்வியை கற்றுக் கொடுக்கலாம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பல்வேறு விதமான கருத்துக்களை நாம் அறிய இருக்கிறோம். அதுவரை இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட் சகோதரி பிரைடா.

0: செய்திகள்.
1: அதிகாரம், செயல்திறன் மற்றும் கட்டுப்பாடு ஆகியவை மனித மாண்பை மறைத்துவிடும் புதிய பாபேல் கோபுரத்தை உருவாக்கும் நிலைக்கு செல்லக்கூடாது என்றும், ஒவ்வொரு மனிதனின் முழுமையான வளர்ச்சிக்கும் தொழில்நுட்பம் சேவை செய்ய வேண்டும் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மனித மாண்பும் செயற்கை நுண்ணறிவும் சவால்கள், வாய்ப்புகள் மற்றும் கட்டுப்பாடு என்ற தலைப்பில் இடம்பெற்ற அனைத்துலக கத்தோலிக்க சட்டம் இயற்றுவோர் வலையமைப்பின் உறுப்பினர்களின் ஆண்டு கூட்டத்தில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, செயற்கை நுண்ணறிவு மனித மாண்பை பாதுகாத்து பொதுநலனை மேம்படுத்தும் வகையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவின் வேகமான வளர்ச்சி மனித குலத்தின் முன் ஒரு முக்கியமான அறநெறி கேள்வியை எழுப்புவதாக குறிப்பிட்ட திருத்தந்தை, தொழில்நுட்பத்தால் எதையும் செய்ய முடியும் என்பதை காட்டிலும் எதை செய்ய வேண்டும் என்பதே முக்கியமான கேள்வி என்று சுட்டிக்காட்டினார். மேலும், செயற்கை நுண்ணறிவுக்கான பொறுப்பான சட்டங்களை உருவாக்குமாறு சட்டம் இயற்றுவோரை கேட்டுக்கொண்ட திருத்தந்தை, தனியுரிமை, அடிப்படை உரிமைகள், வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை பாதுகாப்பதுடன் தொழில்நுட்பத்தின் தவறான பயன்பாடு மற்றும் சுரண்டலை தடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தன்னாட்சி மேற்பார்வை, வலுவான சட்ட கட்டமைப்புகள் மற்றும் பொறுப்பான அரசியல் தலைமை அவசியம் என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, செயற்கை நுண்ணறிவு ஏழை நாடுகளை செல்வந்த நாடுகளின் மீது மேலும் சார்ந்திருக்க செய்து புதிய வகையான பொருளாதார அல்லது தொழில்நுட்ப காலனி ஆதிக்கத்தை உருவாக்கும் ஆபத்து உள்ளதாகவும் திருத்தந்தை கவலை தெரிவித்தார்.
0: ஆகஸ்ட் 20 வியாழனன்று லெபனான் அரசு தலைவர் ஜோசப் அவுன் அவர்களை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் திருப்பிடத்தில் சந்தித்து பேசினார். திருத்தந்தையுடனான இந்த சந்திப்பை தொடர்ந்து ஜோசப் அவுன் அவர்கள் திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் மற்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீட செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் ஆகியோரையும் சந்தித்து உரையாடினார் என்று திருப்பீட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து லெபனான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையேயான முத்தமைப்பு கட்டமைப்பு ஒப்பந்தம் குறித்து திருப்பீடத்தின் தலைமை செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இப்பேச்சுவார்த்தைகள் நட்புறவுடன் நடைபெற்றதுடன் லெபனானின் தெற்கு எல்லைகளை நிலைப்படுத்தி நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை ஏற்படுத்தும் நோக்கில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே கையெழுத்தான முத்தரப்பு கட்டமைப்பு ஒப்பந்தத்தை மையமாக கொண்டிருந்தன. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதற்கு திருப்பீடம் மகிழ்ச்சி தெரிவித்த போதிலும், அதை நடைமுறைப்படுத்தப்படுவதில் நிலவும் சிக்கல்கள் குறித்து தீவிர கவலையை வெளிப்படுத்துவதுடன் அதற்கான முயற்சிகளுக்கு தனது ஆதரவை தெரிவித்தது. அமெரிக்காவின் முன்னிலையில் ஜூன் 26 அன்று கையெழுத்தான கட்டமைப்பு ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை இஸ்ரேல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட லெபனானின் கோரிக்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார்.
1: அமெரிக்க கத்தோலிக்க ஆயர் பேரவையின் வாழ்வுக்கு ஆதரவான நடவடிக்கைகளுக்கான குழு கருக்கலைப்பு மாத்திரைகளின் பரவலை தடுக்கும் நோக்கில் இறைவேண்டல் மற்றும் செயல்பாடுகளை உள்ளடக்கிய சிறப்பு இயக்கத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. ஆகஸ்ட் 18 தொடங்கி அக்டோபர் மாதம் வரை இடம்பெறும் இந்த இயக்கத்தில் கத்தோலிக்கர்கள் பங்கேற்குமாறு அமெரிக்க ஆயர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஒவ்வொரு கருக்கலைப்பும் ஒரு குழந்தையின் உயிரிழப்பையும் தாய்க்கு ஏற்படும் பாதிப்பையும் உள்ளடக்கியது என்றும், கருக்கலைப்பு மாத்திரைகள் எளிதில் கிடைக்க தொடங்கியுள்ள நிலையில் கருக்கலைப்புகளின் எண்ணிக்கையும் அதனால் ஏற்படும் உடல்நல ஆபத்துகளும் அதிகரித்து வருவது கவலைக்குரியது என்று அமெரிக்க கத்தோலிக்க ஆயர் பேரவையின் தலைவர் பேராயர் பால் கோக்லி அவர்களும், வாழ்வுக்கு ஆதரவான நடவடிக்கைகளுக்கான குழுவின் தலைவர் ஆயர் டேனியல் தாமஸ் அவர்களும் தெரிவித்துள்ளனர். இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக வாழ்வின் பாதுகாவலரான புனித யோசேப்பின் பரிந்துரையை நாடி ஆங்கிலம் மற்றும் ஸ்பானிய மொழிகளில் சிறப்பு ஜபம் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும், கருக்கலைப்பு மாத்திரைகளால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறித்து அறிந்து கொள்ளவும், அவற்றுடன் தொடர்புடைய மருந்தகங்கள் மற்றும் மருந்து நிறுவனங்களுக்கு தங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் கத்தோலிக்கர்கள் ஊக்குவிக்கப்படுகின்றனர்.
0: மங்கோலியா முழுவதும் பாலைவனமாதல் அதிகரித்து வருவதாகவும், இது கிராமப்புற சமூகங்களில் வாழ்வாதாரத்தையும் எதிர்காலத்தையும் அச்சுறுத்துவதாகவும் கான்சோலாட்டா சபையை சேர்ந்தவரும் காரி

0: ஒப்பந்தத்தின்படி மங்கோலியாவின் நிலப்பரப்பில் ஏறத்தாழ 77 விழுக்காடு நிலம் அதன் வளம் குறைதல் மற்றும் பாலைவனம் ஆதலால் பாதிக்கப்பட்டுள்ளது. கால்நடைகளை பெரிதும் நம்பியிருக்கும் மேய்ச்சல் சமூகங்களில் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன. 2023 முதல் 2024 ஆண்டின் கடுமையான ஜூட் குளிர்காலத்தில் ஏறத்தாழ 79 லட்சம் விலங்குகள் உயிரிழந்துள்ளன. இது நாட்டின் கால்நடைகளின் ஏறத்தாழ 12.3 விழுக்காடு ஆகும்.
1: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை இன்றைய புனிதர் நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
2: ஆகஸ்ட் 21 புனித பத்தாம் பத்திநாதர். பிரான்ஸ் நாட்டில் ரியேஸ் பகுதியில் வாழ்ந்த ஜியோவானி பட்டிசா சார்தோ மார்கரிதா பெற்றோருக்கு கிபி 1835 ஆண்டு பிறந்தார் திருத்தந்தை பத்தாம் பத்திநாதர். ஜோசப் மெல்கியோர் சார்தோ என்ற இயற்பெயரினை கொண்ட இவர் குருவாக விருப்பம் கொண்டு கிபி 1858 ஆண்டு குருவாக திருப்பொழிவு பெற்றார். மறையுறையில் சிறந்து விளங்கிய இவர் கிபி 1867 ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் சால்சானோ பகுதியின் தலைமை குருவாக பொறுப்பேற்று ஆலயங்களையும் மருத்துவமனைகளையும் கட்டி எழுப்பினார். கிபி 1884 ஆண்டு மண்டூவா மறைமாவட்ட ஆயராக உயர்த்தப்பட்ட ஜோசப் அருட்பணியாளர்களுக்கும் குரு மாணவர்களுக்கும் பயிற்சி கொடுப்பதனை முக்கிய பணியாக மேற்கொண்டார். கிபி 1893 ஆண்டு திருத்தந்தை 13 சிங்கராயர் அவர்களால் கர்தினாலாக உயர்த்தப்பட்ட ஆயர் ஜோசப் கிபி 1903 ஆண்டு திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்டு தம் பெயரினை பத்தாம் பத்திநாதர் என்று தேர்ந்து கொண்டார். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அனைவரும் அனுதினமும் நற்கருணை உட்கொள்ளலாம் என்று அறிவித்த இவர் கிபி 1918 ஆண்டு திருச்சபையின் சட்ட திட்டங்களை திருத்தம் செய்து புதிய சட்ட தொகுப்பினை வெளியிட்டார். ஏழையாக பிறந்தேன், ஏழையாகவே வளர்ந்தேன், ஏழையாகவே இறக்க விரும்புகின்றேன் என்று கூறிய திருத்தந்தை பத்தாம் பத்திநாதர் கிபி 1914 ஆண்டு ஆகஸ்ட் 20 நாள் விண்ணகம் சென்றார். தனது ஆட்சி காலத்தில் திருச்சபையில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்து திருச்சபையினை நன்கு வழிநடத்திய திருத்தந்தை பத்தாம் பத்திநாதரை திருத்தந்தை 12 பத்திநாதர் 1954 ஆண்டு புனிதராக உயர்த்தி முதன் முதலாக நற்கருணை உட்கொள்பவர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித பத்தாம் பத்திநாதர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது அழைப்புக்கேற்ற வாழ்வினை நேர்மையோடு வாழ்வதற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.
1: நேர்காணல்.
3: இனிய இதயங்கள் அனைவருக்கும் பிரைடாவின் அன்பு வணக்கங்கள். கடந்த பகுதியில் மறைக்கல்வி ஆசிரியர்களுடைய முக்கியத்துவத்தையும் அவர்கள் எந்த அளவிற்கு பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்முடைய அருட்தந்தை அவர்கள் நம்மோடு மிக தெளிவாக பல கருத்துக்களை வழங்கியிருக்கிறார். மீண்டுமாக இன்னும் பல கருத்துக்களை வழங்க நமது மத்தியிலே வந்திருக்கிறார். அவரை நாம் வரவேற்போம். வணக்கம் ஃபாதர்.
4: வணக்கம் சிஸ்டர்.
3: எஸ் ஃபாதர். ஃபாதர், லாஸ்ட் டைம் வந்து டீச்சர்ஸோட பங்களிப்பு எந்த அளவிற்கு முக்கியத்துவம், அவர்கள் எந்த அளவிற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி மிக அழகாக எங்களுக்கு கருத்துக்களை வழங்கினீர்கள். இப்பொழுது நான் தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், புதிய முறையில், ஏனென்றால் பழைய முறையெல்லாம் பார்த்தா அடிப்படை ஜபங்களை ஜெபிச்சு அதை மனப்பாடம் செஞ்சு ஒப்பிச்சாலே மறைக்கேள்வி தெரிஞ்ச மாதிரி ஒரு இயல்பு நிலை இருந்தது. இப்பெல்லாம் வந்து புதிய புதிய முறையில் தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள். ஒவ்வொரு மறைக்கேள்வி வகுப்பும் எதையாவது புதுசா இருக்காதா அப்படின்னா பிள்ளைகள் இயங்குகிறார்கள். அது மாதிரி ஏதாவது புதிய வழிமுறைகள், புதிய மெத்தடாலஜி ஏதாவது ஃபாலோ பண்றீங்களா?
4: நமக்கு இப்ப செயல்பாட்டில் இருக்கக்கூடிய மெத்தடாலஜிங்கிறது வந்து ஆந்த்ரோபாலஜிக்கல் மெத்தட், அதாவது மானிட இயல் முறை. அதாவது சில மீன்களை மனித மைய மறைக்கல்வின்னு சொல்லுவாங்க, அது வந்து சரியான தமிழாக்கம் இல்லை. ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அல்ல, மனிதன் அல்ல மையம்ங்கிறது. நம்ம மறைக்கல்வி வந்து கிறிஸ்து மைய மறைக்கல்வி தான். நம்ம பொறுத்தவரையில நமக்கு கிறிஸ்து வழியாகத்தான். அதனால எங்களுக்கு கோட்டார் மறை மாவட்டத்துல மறைக்கல்வி கீதமே கிறிஸ்து உருவாக வேண்டும் அப்படின்னு பாடுவாங்க. ஆமா, அப்படிதான் போடுவாங்க. கிறிஸ்துவிடை மனநிலை பெற வேண்டும் என்பது. அதனால அந்த மெதராலஜின்னு சொல்லும் போது அது மெதராலஜி தான் ஆந்த்ரோபாலஜிக்கல், அந்த ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அல்ல, ஆந்த்ரோபாலஜிக். அதாவது மானிட இயல், மானிட இயல்னு சொல்லும் போது மனிதனுடைய அனுபவங்கள் அடிப்படையில. அனுபவம் தான் எல்லா கல்விக்கும், கற்றுக்கொள்வதற்கு அடிப்படை அனுபவம். கற்றலுக்கும் படித்தலுக்கும் வித்தியாசம் உண்டு. படிக்கிறது நமக்கு அனுபவம் இல்லாததையும் படிச்சிருவோம், ஆனா கற்றுக்கொள்றதுங்கிறது வந்து லேர்ன். ஆமா, அது அனுபவ ரீதி, அனுபவத்தை உருவாக்குறது. அதாவது இந்த கல்வி, சாதாரண கல்வியில வந்து எஜுகேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, கல்வியாக்கும் அனுபவங்கள். அது போல இதுல வந்து கேட்டகேட்டிக் எக்ஸ்பீரியன்சஸ், மறைக்கல்வி ஆக்கும், அதாவது நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய அனுபவங்கள். அந்த அனுபவங்களை நம்ம வந்து உருவாக்க வேண்டும். அந்த அனுபவங்களை உருவாக்கும் போதுதான் நான் முதல்ல டீச்சர்ஸுக்கு அந்த பயிற்சி சொன்ன நேரத்துல சொன்னது, இந்த கதைகள், விளையாட்டுகள், அப்படிப்பட்ட பாடல்கள், இவையெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த மாணவர்களுக்கு அந்த பருவத்துக்கு ஏற்ப சிறாருக்கு இது நல்லா இருக்கும். ஆனா கொஞ்சம் போன பிறகு எடுத்துக்காட்டாக இளைஞர்களுடைய மறைக்கல்வின்னு சொல்லும் போது அவங்ககிட்ட போய் விளையாட்டுகள் எல்லாருக்கும் வைக்கலாம், அவங்களுக்குரிய விளையாட்டுகளுடைய தன்மை வேற மாதிரி இருக்கும் விளையாட்டுகள். அதோட முக்கியமா என்னன்னா அவங்களுக்கு இன்னும் இந்த சமூகத்தை பற்றிய சமூக அனுபவங்கள். இப்ப எடுத்துக்காட்டாக இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் என்னன்னு சொன்னா அவங்களுடைய இந்த பாலியல் சார்ந்த அனுபவம், அந்த வேவ் லெங்க்ல அவங்களை அணுகணும். அதே மாதிரி அவங்களை ஈர்க்கிறது இன்றைக்குள்ள மீடியா இதெல்லாம் இருக்குது, அந்த அனுபவங்களோட அவங்கள்ட்ட நம்ம வந்து அணுகும் போது அவங்களுக்கு அதுல கொஞ்சம் ஈடுபாடு வரும். குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் அப்படி அந்த அவங்க அனுபவத்தின் அடிப்படையில, அது ஆந்த்ரோபாலஜிக்கல் மெத்தட். அந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் மெத்தட முன்னாடி எப்படி அமைச்சிருந்தாங்கன்னா மூணு ஸ்டெப்பா அமைச்சிருந்தாங்க, அனுபவம், கடவுளுடைய வார்த்தை, மாணவர் பதில்னு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றோம்னா அதை அப்படி கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ண முடியாது. அனுபவம்னு சொல்லும் போதே அதனால இறைவார்த்தையும் வருது. நம்ம இறைவார்த்தையை விட்டு ஒரு அனுபவம் நமக்கு கிடையாது. கடவுளுடைய வார்த்தையும் அனுபவம் ஒண்ணுதான். நம்முடைய பதில் அதுலயே வந்துருது. ஏறக்குறைய அந்த ஒய்சிஎஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஜோசப் கார்டைன் இந்த அந்த கார்டினல் வகுத்தது, நோக்கு சீர்தூக்கு செயல்படு, சீ ஜட்ஜ் அண்ட் ஆக்ட். அடிப்படையில இது வந்து ஒரு ப்ராசஸ், அந்த செயல்பாடு. அதுக்கப்புறமா திருப்பி அதை நம்ம பாக்குறோம், அதை சீர்தூக்கி பாக்குறோம், சி ஜட்ஜ் அண்ட் டாக்டர். அந்த மாதிரி நமக்கு இங்க என்னன்னா நம்ம அனுபவங்களை பாக்குறோம், அந்த அனுபவங்களை இறை வார்த்தையோட உரசி பாக்குறோம். இதுல என்னன்னா இறை வார்த்தை நம்ம அனுபவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அனுபவங்கள் இறை வார்த்தையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு மியூச்சுவல் அந்த இது, இறை வார்த்தையை நம்ம வந்து அது அதுல மாணவர்களுக்கு இயல்பா வரக்கூடிய ஒரு பதில், இயல்பா அவங்களுடைய ஒரு மனநிலையில என்ன மாற்றம் வருது, இனி நான் இப்படி செய்வேன், இனி இந்த மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்றேன். அது சில சமயங்கள ஒரு விளையாட்டுலேயும் இந்த மூணு நடக்கும். ஒரு சின்ன விளையாட்டு நான் நடத்துறது உண்டு. என்னன்னா மூணு முதல்ல தனித்தனியா ஒரு சின்ன சின்ன பெபிள்ஸ் வச்சுட்டு அவங்க ஏதாவது ஒரு வடிவத்தை உருவாக்க சொல்லுவேன். அந்த ஒவ்வொருத்தரும் ஆனா ஒரு வடிவம் உருவாகாது, ஒவ்வொருத்தரும் பேசக்கூடாது. அடுத்து அதை ரெண்டு மூணு குரூப்பா பிரிச்சுட்டு அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண சொல்லுவேன், என்ன எழுத்தோ வடிவம் உருவாக்கலாம்னு. ஆனாலும் எல்லாம் சேர்ந்துதான் செய்யணும், அப்பவும் வராது. மூன்றாவது எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு வடிவத்தை உருவாக்கும் போது ஈஸியா வந்துடும். அவங்க கேட்ட இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்றீங்கன்னு கேட்டா நம்ம வந்து தனிப்பட்ட முறையிலயோ குரூப்பிசமோ வேலை செய்யாது, எல்லாம் சேர்ந்து இணைந்து செய்தா ஒரு காரியம் சக்சஸ் ஆகிருக்கும்னு நம்ம கற்றே கொடுக்க வேண்டாம், அவங்களே அதுக்கு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நமக்கு விளையாட்டுகள் மூலமாக ஒரு பாடத்தையும் அப்படி நம்ம விளையாட்டு படத்துல நேர்கனே சொன்னேன், ஒவ்வொரு பாடத்திலையும் வார்த்தை விளையாட்டுகள் எந்த பாடத்தையும் எதை வச்சு பண்ணலாம், அதே மாதிரி அதுல வரக்கூடிய சில ஆக்ஷன்ஸ் அதுகள்லாம் அந்த சிறாருடைய குழந்தைகளுடைய மாணவர்களுடைய மனசுல நின்று நிலைக்கக்கூடியது. இந்த மாதிரி ஒரு அனுபவ அடிப்படையில உள்ள அந்த மெத்தடாலஜி கொண்டு வரணும்னு இப்ப வந்து முயற்சி பண்றோம். பாடங்கள்லயும் பாட திட்டங்கள் அப்படி இல்லைனாலும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் போது எப்படி ஒவ்வொரு பாடத்தையும் இப்படி அவங்களுக்கு அனுபவம் ஆக்குறது. இனி இந்த அனுபவத்தை உருவாக்குறதுக்கு வந்து நிறைய முறைகள் இருக்குது. ஒண்ணு வந்து விளையாட்டு, பிறகு பாடல், அதை சொன்னேன், கதைகள், நடிப்பு, ரோல் பிளே, பிறகு குரூப் ஒர்க்கு,

0: நம்ம முறைசார் மறை கல்விக்கு மாணவர்கள் வரும்போது அவங்களுக்கு என்னென்ன பரிசு கிடைக்கிறதல்ல, சிறு சேமிப்பல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் அல்ல, ஆசிரியர் நமக்கு தரக்கூடிய அந்த அணுகுமுறை, ஆசிரியர் நம்மகிட்ட காட்டக்கூடிய அணுகுமுறையில அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வரணும். அப்படி வந்துன்னு சொன்னா இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் மெத்தட் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். எந்த மெத்தடையும் நம்ம இதை எப்படி பயன்படுத்துறோங்கிறத வச்சுதான் அதுல பயன் கிடைக்காம சொன்னாரு. இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் மெத்தடை வந்து இன்னும் கொஞ்சம் கூட டெவலப் பண்ணி கொண்டு வர்றது நல்லது. அதுக்கு சப்போர்ட்டாக, அதுக்கு துணையாக அந்த கம்யூனிட்டேரியன் மெத்தட், ஒரு மறைக்கல்வி சூழலை, ஒரு இறை நம்பிக்கை சூழலை நாங்கள் குழந்தைகள் மாணவர்கள் வாழ்ற இடத்துல உருவாக்குறது நல்லது.
1: தேங்க்யூ ஃபாதர். அதுவும் குறிப்பா வந்து புதிய முறைகள்ல வந்து எப்படி இந்த மறைக்கல்வி பிள்ளைகளை கையாள்வது, அதுலயும் குறிப்பா பழைய முறைகளை இப்ப பின்பற்றினா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. புதிய முறைகள், நீங்க சொன்ன மாதிரி சிறு சிறு கதைகள், பாடல்கள், நடிப்பு, இந்த நற்செய்தியை முன்னிட்டு ஒரு சில பிள்ளைகளையும் நடித்து காட்டுகின்ற ஒரு சில அனுபவங்களை எல்லாம் கண்டிப்பாக அவர்களுக்கு புதிய விதத்தில் மறைக்கல்வி கற்றுக் கொடுக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு மானுடவியலை ஒத்த அந்த ஆந்த்ரோபாலஜிக்கலுடைய மெத்தட்ல நம்மளால
0: அவங்களுடைய ஈடுபாடு முக்கியம், மாணவர்களுடைய ஈடுபாடு, அவங்களையும் கதைகளை உருவாக்க சொல்லலாம். அந்த மாதிரி
1: அது வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. மிக்க நன்றி ஃபாதர். உங்களை நான் அடுத்த நிகழ்வில் சந்திக்க இன்னும் ஆர்வத்தோடு இருக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். இனிய இதயங்களே, அருட்தந்தை அவர்களோடு புதிய முறையில் எவ்வாறெல்லாம் மறைக்கல்வியை கற்றுக் கொடுக்கலாம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பல்வேறு விதமான கருத்துக்களை நாம் அறிய இருக்கிறோம். அதுவரை இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட் சகோதரி பிரைடா.

0: செய்திகள்.
1: அதிகாரம், செயல்திறன் மற்றும் கட்டுப்பாடு ஆகியவை மனித மாண்பை மறைத்துவிடும் புதிய பாபேல் கோபுரத்தை உருவாக்கும் நிலைக்கு செல்லக்கூடாது என்றும், ஒவ்வொரு மனிதனின் முழுமையான வளர்ச்சிக்கும் தொழில்நுட்பம் சேவை செய்ய வேண்டும் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மனித மாண்பும் செயற்கை நுண்ணறிவும் சவால்கள், வாய்ப்புகள் மற்றும் கட்டுப்பாடு என்ற தலைப்பில் இடம்பெற்ற அனைத்துலக கத்தோலிக்க சட்டம் இயற்றுவோர் வலையமைப்பின் உறுப்பினர்களின் ஆண்டு கூட்டத்தில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, செயற்கை நுண்ணறிவு மனித மாண்பை பாதுகாத்து பொதுநலனை மேம்படுத்தும் வகையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவின் வேகமான வளர்ச்சி மனிதகுலத்தின் முன் ஒரு முக்கியமான அறநெறி கேள்வியை எழுப்புவதாக குறிப்பிட்ட திருத்தந்தை, தொழில்நுட்பத்தால் எதையும் செய்ய முடியும் என்பதை காட்டிலும் எதை செய்ய வேண்டும் என்பதே முக்கியமான கேள்வி என்று சுட்டிக்காட்டினார். மேலும், செயற்கை நுண்ணறிவுக்கான பொறுப்பான சட்டங்களை உருவாக்குமாறு சட்டம் இயற்றுவோரை கேட்டுக்கொண்ட திருத்தந்தை, தனியுரிமை, அடிப்படை உரிமைகள், வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை பாதுகாப்பதுடன் தொழில்நுட்பத்தின் தவறான பயன்பாடு மற்றும் சுரண்டலை தடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தன்னாட்சி மேற்பார்வை, வலுவான சட்ட கட்டமைப்புகள் மற்றும் பொறுப்பான அரசியல் தலைமை அவசியம் என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, செயற்கை நுண்ணறிவு ஏழை நாடுகளை செல்வந்த நாடுகளின் மீது மேலும் சார்ந்திருக்க செய்து புதிய வகையான பொருளாதார அல்லது தொழில்நுட்ப காலனி ஆதிக்கத்தை உருவாக்கும் ஆபத்து உள்ளதாகவும் திருத்தந்தை கவலை தெரிவித்தார்.
0: ஆகஸ்ட் 20 வியாழன் அன்று லெபனான் அரசு தலைவர் ஜோசப் அவுன் அவர்களை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் திருப்பிடத்தில் சந்தித்து பேசினார். திருத்தந்தையுடனான இந்த சந்திப்பை தொடர்ந்து ஜோசப் அவுன் அவர்கள் திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் மற்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீட செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் ஆகியோரையும் சந்தித்து உரையாடினார் என்று திருப்பீட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து லெபனான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையேயான முத்தமைப்பு கட்டமைப்பு ஒப்பந்தம் குறித்து திருப்பிடத்தின் தலைமை செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இப்பேச்சுவார்த்தைகள் நட்புறவுடன் நடைபெற்றதுடன் லெபனானின் தெற்கு எல்லைகளை நிலைப்படுத்தி நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை

0: ஏற்படுத்தும் நோக்கில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே கையெழுத்தான முத்தரப்பு கட்டமைப்பு ஒப்பந்தத்தை மையமாக கொண்டிருந்தன. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதற்கு திருப்பீடம் மகிழ்ச்சி தெரிவித்த போதிலும் அதை நடைமுறைப்படுத்தப்படுவதில் நிலவும் சிக்கல்கள் குறித்து தீவிர கவலையை வெளிப்படுத்துவதுடன் அதற்கான முயற்சிகளுக்கு தனது ஆதரவை தெரிவித்தது. அமெரிக்காவின் முன்னிலையில் June 26 அன்று கையெழுத்தான கட்டமைப்பு ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை இஸ்ரேல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட லெபனானின் கோரிக்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார்.
1: அமெரிக்க கத்தோலிக்க ஆயர் பேரவையின் வாழ்வுக்கு ஆதரவான நடவடிக்கைகளுக்கான குழு கருக்கலைப்பு மாத்திரைகளின் பரவலை தடுக்கும் நோக்கில் இறைவேண்டல் மற்றும் செயல்பாடுகளை உள்ளடக்கிய சிறப்பு இயக்கத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. August 18 தொடங்கி அக்டோபர் மாதம் வரை இடம்பெறும் இந்த இயக்கத்தில் கத்தோலிக்கர்கள் பங்கேற்குமாறு அமெரிக்க ஆயர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஒவ்வொரு கருக்கலைப்பும் ஒரு குழந்தையின் உயிரிழப்பையும் தாய்க்கு ஏற்படும் பாதிப்பையும் உள்ளடக்கியது என்றும், கருக்கலைப்பு மாத்திரைகள் எளிதில் கிடைக்க தொடங்கியுள்ள நிலையில் கருக்கலைப்புகளின் எண்ணிக்கையும் அதனால் ஏற்படும் உடல்நல ஆபத்துகளும் அதிகரித்து வருவது கவலைக்குரியது என்று அமெரிக்க கத்தோலிக்க ஆயர் பேரவையின் தலைவர் பேராயர் பால் கோக்லி அவர்களும், வாழ்வுக்கு ஆதரவான நடவடிக்கைகளுக்கான குழுவின் தலைவர் ஆயர் டேனியல் தாமஸ் அவர்களும் தெரிவித்துள்ளனர். இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக வாழ்வின் பாதுகாவலரான புனித யோசேப்பின் பரிந்துரையை நாடி ஆங்கிலம் மற்றும் ஸ்பானிய மொழிகளில் சிறப்பு ஜபம் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் கருக்கலைப்பு மாத்திரைகளால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறித்து அறிந்து கொள்ளவும், அவற்றுடன் தொடர்புடைய மருந்தகங்கள் மற்றும் மருந்து நிறுவனங்களுக்கு தங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் கத்தோலிக்கர்கள் ஊக்குவிக்கப்படுகின்றனர்.
0: மங்கோலியா முழுவதும் பாலைவனமாதல் அதிகரித்து வருவதாகவும், இது கிராமப்புற சமூகங்களில் வாழ்வாதாரத்தையும் எதிர்காலத்தையும் அச்சுறுத்துவதாகவும் கான்சோலாட்டா சபையைச் சேர்ந்தவரும் காரித்தாஸ் மங்கோலியாவின் நிர்வாக இயக்குநருமான அருள் சகோதரி சாண்டா காரே அவர்கள் தெரிவித்துள்ளார். மங்கோலியா நாட்டின் தலைநகரமான உலான் பதாரில் இடம்பெற்ற பாலைவன மாதலுக்கு எதிரான ஐக்கிய நாட்டு மாநாட்டில் பேசிய அருட்சகுதி காரே அவர்கள், புல்வெளிகள் மறைந்து வருவதாகவும் நீர்நிலைகள் வற்றி வருவதாகவும் நிலம் வறண்டு போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். காலநிலை மாற்றம், வறட்சி, தீவிர வானிலை மற்றும் அதிகப்படியான மேய்ச்சல், காடழிப்பு, தவறான நிலம் பயன்பாட்டு உள்ளிட்ட நிலையற்ற மனித செயல்பாடுகள் இந்த நெருக்கடியை மேலும் மோசமாக்குகின்றன என்றும் அவர் கூறியுள்ளார். பாலைவன மாதலுக்கு எதிரான ஐக்கிய நாடு ஒப்பந்தத்தின்படி மங்கோலியாவின் நிலப்பரப்பில் ஏறத்தாழ 77 விழுக்காடு நிலம் அதன் வளம் குறைதல் மற்றும் பாலைவன மாதலால் பாதிக்கப்பட்டுள்ளது. கால்நடைகளை பெரிதும் நம்பியிருக்கும் மேய்ச்சல் சமூகங்களில் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன. 2023 முதல் 2024 ஆண்டின் கடுமையான ஜூட் குளிர்காலத்தில் ஏறத்தாழ 79 லட்சம் விலங்குகள் உயிரிழந்துள்ளன. இது நாட்டின் கால்நடைகளின் ஏறத்தாழ 12.3 விழுக்காடு ஆகும்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.